0: kita 107.9.
1: Kita tidak takut final authority lah, you jangan ingat saya takut biar orang.
2: விடியாதே இருளில்லன்று அமையாதே ஒளியைக் கண்டு இசைமேலே வரியைக் கொள்ள இருப்பிடமே சொல்லியாய்க் கொண்டு ஆங்கார கவிதை செய்ய அரசன் தலை நின்றான்.

0: www.gita.my.
1: விடியாதே இருளில் அன்று அமையாதே ஒளியை கண்டு இசைமேலே வரியை கொள்ள இருப்பிடமே சொல்லியாய் கொண்டு ஆங்கார கவிதை செய்ய அரசன் தலை நின்ற